0: பிச்சோன்னு ரெடி கிட்டி
1: மூண்டுக்கு சில் கரண ஹாப்பி பில்லக ஜானி ஏக்க தே துனு மாவத்த.